இவரின் குரு தியப மீஹும் அதாவ திருவி மீஹுன்னாய் தியப மீஹுன்னா திமிதுகா அவ்வாஹு எக்குவிருக்கன் லவ்வா ஃபாஷி அவ்வாஹி குளதும் வந்த ரஸ்கலாங்கி அதி அவ்வாஹி கின கினேம் ஃபா ஃபுசவா ரஹீம் வந்த ரஸ்கலாங்கி.

இவரின் குரு தியபா மீஹும் அதாவ திருவி மீஹுன்னாய் தியபா மீஹுன்னா திமிதுகா அவ்வாஹு எக்குவிருக்கன் லவ்வா ஃபாஷி அவ்வாஹி குளதும் வந்த ரஸ்கலாங்கே அதி அவ்வாஹி கின கினேம் ஃபா ஃபுசவா ரஹீம் வந்த ரஸ்கலாங்கே.